காவ்ய நவேஹா அம்ருத் சஞ்சயம். காவ்ய நவே ஹா அம்ருத் சஞ்சய ஆதரீல தா ரகுகுல பூஷண கா பாழானு ஸ்ரீராமாயண. நச்ச ஸ்வீகாரா தனா காஞ்சனா, நச்ச ஸ்வீகாரா தனா காஞ்சனா, நகோ தானரே நகோ தட்சிணா, காய தனாச்சே மூல்ய முனிஜனா, காய தனாத்வே மூல்ய முனிஜனா, அவகா ஆஷா ஸ்ரீராமார்ப்பணா, அவகா ஆஷா ஸ்ரீராமார்ப்பணா, கா பாழானு ஸ்ரீராமாயணா.